காரிக்கார மனைஜி மேலான கழிக்கார மனைஜி மேலாங்கும் என்ன கூங்காலங்கி நடு கூங்காலங்கி நடு நீ நாங்க நகர நகர என்ன கொலையெல்லாம் சேம்பா டூர் முட்டிட்டாங்கும் மண்கால்பா மண்கால்பா கொடுக்க மண்கால்பா

0: கரமணால் வேலாது. உழாஞ்சி அஞ்சி கரமண அறிஞ்சானா, உழாஞ்சி அஞ்சி கரமண அறிஞ்சானா, உழாஞ்சி அஞ்சி கரமண அறிஞ்சானா, உழாஞ்சி அஞ்சி அழாஞ்சிழாஞ்சே கரமண அறிஞ்சானா, உழாஞ்சிழாஞ்சே கரமண அறிஞ்சானா, உழாஞ்சிழாஞ்சி உனக்கு அபகாரம் சொல்லணும்.
1: ஏன்
0: குண்டா லோனுக்கும்

கரமான கரலனா வரிந்தனாய் இடைகாரமான வரலனா வரிஞ்சனா மயலங்கனா இடைகாரமான கரலனா வரிஞ்சனா மயலங்கனா இடைகாரமான

இகாரமான குரல் ஒன்று பாரிந்தனா வருமையிலங்கனா அவருடைய கரமான வரலாறு அறிஞனா அவர் மகளான அவருடைய கரமான வரலாறு அறிந்தனா.

நாவிடைகாரமானே கரையிலவரிஞ்சனா ஒரே பழைய தெரியும் மண் கால்ப பண் கால்ப கீக்கார மண் கால்பல வச்சு பண்கால்பா பண்கால் எங்களோட ஒரு கோயில் போய் வந்து ஒரு ஜாவின்டி வயலு சுண்டா கொள்ளும் இதனோ